கண்ணனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.

வச்சுதே பக்தி த்ரிவர்க்க சந்தோஷமாஸ்திக்யம் உத்யோகம் நிபுணதா வைஷ்யனுட லட்சணம் இவையொக்கையும் வந்தனம் சௌஜவும் சுவாமி சேவ பின்னே மந்திரமில்லாத சல்கர்மங்கள் சத்தியவும் அந்தராபக்தி களவு கூடாதையும் கோரக்ஷையும் கிருஷி வாணிபமீவக நேரோட செய்க சூத்ரநிவலக்ஷணம் பத்தன ரட்சணாலங்கரணங்களும் நித்தியம் உபகரணத்தோடு வாழுக பர்த்ருவிரதம் வணக்கம் அடக்கம் சத்தியம் மித்யாவாக்கன்யே பிரேமம் பர்த்ருசுஸ்ரூஷா சந்தோஷவும் ஸ்ரத்தயுத்தமா சாமர்த்தியம் உத்தம தர்மவும் ஞானவும் சத்தியமாய் மோதவாக்கும் பிரமியாயையும் சுத்தியும் கேதமென்யே ஸ்னிக்ததையும் அயோக்கியராம் புருஷன்மார பரிகிரகியாயையும் நாராயண சமன் பர்த்தாவி தந்ததும் சித்தே ஈவண்ணமுள்ளோரு தருணிமார் முக்தி சேருன்னு சொல்லுன்னு வேதவும் சங்கரஜாதிகளுக்குள்ள கர்மம் சொல்லாம் பங்கமென்னே தத்தஜாத்தியாச்சாரங்களும் செய்கையும் பிராமணரோடுள்ள சேர்ச்சையும் செய்யருதே ஸ்தேயவும் அசத்தியங்களும் மங்களவர்ணேனா நிர்குணபக்தராய் மங்களபக்தியும் வந்து கூடுனிதும் பிரம்மச்சரியத்தினாய் சென்னு குருகுலே நிர்மலபக்தனாய் சத்குருவந்தியனாய் அல்பனாகமென்னும் பிரத்யனாய் சாந்தனாய் உள்பூவிலேற்றவும் சத்குருவெந்துவாய் சந்தைகளில் குருவர்க்காக்னி பூசுர பிருந்தேஸ்வரரையும் வந்திச்சு பிரம்மோகமென்னு நினச்சு ஜபம் செய்து வேதங்கள் நன்னாய் படிச்சு கொண்டிடூ சுவாத்தியாயவான் வந்தனம் செய்க பாடாத்யந்தவும் குரு தன்னையும் சஜ்ஜனமாயுள்ளவரையும் வஸ்திராஜினதண்டு மேகலையும் ஜடயத்ரையும் நல்ல கமண்டலு தர்பையும் நன்னாய் தரிச்சு உதயாஸ்தமயங்களில் சென்னுதன் பிக்ஷையெடுத்து குருவினே வந்திச்சு பூஜிச்சு சத்குரோராஜ்ஞையா நன்னாய் தான்மிதபுக்காய் புஜிக்கையும் நன்னாய் சுசீலனாய் நல்லார்மணிகளை முன்னிலும் காணாது தற்கதையோர்க்காதே வாணியிட வேணம் அல்லாய் ராஜ்யகடம் காணிக்ஷணம் அக்னி வெல்லும் கணக்கினே பிரம்மச்சரியவிரதம் தன்னை தருணிமார் கல்மஷம் சேர்த்து ஜெயிக்குமே காணுகில் அம்பகூட வசிச்சீடும் கிரகத்திங்கள் பிரம்மச்சாரி வசிச்சீடரு என்னத்ரே ரோமநகங்கள் அறுக்கருது அங்காபிராமமாய் கண்ணில் மஷி எழுதிடலா அபியங்கவும் நாரிமார் விலோகாமிஷ மத்திய சம்பாவ இவ கழிச்சிடலா கந்தமால்யானு விலேபனாலங்கிருத பந்தனம் செய்கொலா முக்கியவிரத அதில் ஈஸ்வரன் சர்வகனென்னு நினைக்கையும் விஸ்வத்திலெல்லா ஜனத்தினும் வேணமே இங்கே வாணு வேதங்கள் உபனிஷத்திங்கு வேண்டுனவ சீலிக்க வேணவே ஈஸ்வரன் சர்வகனென்னு நினைக்கையும் விஸ்வத்திலெல்லா ஜனத்தினும் வேணமே இங்கே வாணு வேதங்கள் உபனிஷத்து இங்கு வேண்டுனவ சீலிக்க வேணமே பின்னே குருவினே அபீஷ்டமாம் தட்சிண நன்னாய் கழிக்கையும் வேணம் குருபக்தியா பிரம்மச்சரியத்தில் நின்று என்னே மூணாசிரமம் தன்னிலேதிச்சையென்னால் அதிலாகிலாம் நாலாசிரமங்களிலேதிலிருக்கிலும் நாலு வேதப்பொருளாய மகாவிஷ்ணு உள்ளும் புறவும் சதா பரிபூர்ணமென்னுள்ளில் கருதி வாணீடனமே வரும் நாலாசிரமங்களிலேதிலிருக்கிலும் நாலு வேதப்பொருளாய மகாவிஷ்ணு உள்ளும் புறவும் சதா பரிபூர்ணமென்னு

மூடு சொல்கன் பாத்திரமல்லோ பவான். ஜென்மபோகேச்சையாலோரோ தரங்களில் ஜென்மமெடுத்து போகங்கள் புதிச்சிட்டும் திருப்தி வராது அநேக ஜென்மம் மமா பிராப்தமாயிப்போய் மகாவிஷ்ணு மாயா. பிராப்தமாயிப்போழிக மனுஜன்மவும் மர்த்தியஜன்மத்தின் தாழையுள்ளோர்க்கிக சித்தே சுரலோக ஜன்மமாய் தோணுமே. ஐஹிக பாரத்ரிகத்தின் ஹேதுவாம் தேகமிதந்த நரஜன்மம் அறிகளோ? ஐஹிக பாரத்ரிகத்தின் ஹேதுவாம் தேகமிதந்த நரஜன்மம் அறிகளோ? சர்வகர்மங்களும் ஆத்மசுகத்தினாய் சர்வகர்மங்களும் ஆத்மசுகத்தினாய் நிர்வகிக்கணும் சகல ஜனங்களும். நிர்மல கர்மங்கள் மற்ற கர்மங்களும் ஜென்மிகள் செய்து போரும் நிவர்த்தியர்த்தம் ஆயது கொண்டு நான் கர்ம நிவர்த்தனாய் சேதனாத்மா சுகம் பூண்டிருக்கிறதே. கர்ம நிவர்த்தியாகும் இதாத்மா சுகம் கர்மசுகங்கள் மனோபிரமம் சொப்னவல் சொப்னதுல்யங்களாம் காமசுகேச்சையால் மக்னராய்ப்போம் அறியாத ஆத்மசுகம். சொப்னதுல்யங்களாம் காமசுகேச்சையால் மக்னராய்ப்போம் அறியாத ஆத்மசுகம் ஏற்றம் க்ஷணிகம் விஷயகர்மசுகம் மற்றுறவோடு சத்தாய் சுகிப்பது நித்தியமல்லாது சுகசித்தி கைவரா. மித்தையாகும் மிருகதிருஷ்ணா ஜலமென்று நிச்சயிச்சாய சென்று குடிப்பதின் இச்சிச்சு வாழும் மிருகங்கள் போலே பிரமம் தெய்வவசால் வந்து தேகம் இது கொண்டு நிர்விஷய ஆத்மா சுகம் புஜிச்சிடுவான். நிர்வகிக்கணும் சமஸ்தனங்களும் ஆத்மீக வைதிக பௌதிக தாபத்தில் ஆத்மபாவப்பட்டிருக்கிற மர்த்தியன் அர்த்தபுத்திராதி சமஸ்தங்களை கொண்டும் அர்த்தம் எந்தொன்னு சிந்திச்சிருப்பு ஞான் இந்திரிய நிகிரகம் அன்யுராகாதியால் சன்னலோபம் நிதிர போலும் பஜிக்காதே சர்வதா சந்தேகவும் அவிஸ்வாசவும் சர்வதா துக்கமேயுள்ளு தனிகள்க்கு சர்வதா சந்தேகவும் அவிஸ்வாசவும் சர்வதா துக்கமேயுள்ளு தனிகள்க்கு ராஜச்சோராக்னி ஸ்வஜன பசு பக்ஷி யாஜக காலபேதாதிகள் தன்னாலும் பிராணனேக்காளும் பிரியம் அர்த்தமாயது மூலம் அநேகமனர்த்தம் நரன்மார்க்கும் பிராணனேக்காளும் பிரியமர்த்தமாயது மூலம் அநேகமனர்த்தம் நரன்மார்க்கும். ஆகையால் பிராணார்த்தமெல்லாம் உபேட்சிச்சு போதிகளாய வித்வான்மார் வசிக்கூ ஆகையால் பிராணார்த்தமெல்லாம் உபேட்சிச்சு போதிகளாய வித்வான்மார் வசிக்கூ வண்டு பெரும்பாம்பு ரெண்டு பேர் தன்னையும் கண்டவர் விருத்தியும் ஞானிகள் விருத்தியும் சித்தே விசாரிச்சனிக்கு வைராக்கியவும் இத்தரம் வந்திதவர் மம சல்கு.